சதகம் சேர்த்த ராகு அசுரேந்திரா விசின் சந்திம திவ்ய புத்திராவு கிராணியக்கரணலாதி எவிட சந்திம திவ்ய புத்திரா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட்ட பெத்தும் கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரா நிதாசலபிய புத்தானுபாவே விதா தக்வென சந்த பிரித்தே அனுபாவேன்.